பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்தி காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல். எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சாரதாம் போடா தலைவிதி.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 பாதிரபத மாதம் 24 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 29 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதி செவ்வாய்க்கிழமை. 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் எமது காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. துவக்கமாக பி.எஸ். சசிரேகா ரகுமாயி ராமன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:31. சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்து சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள பாடல்.

கேட்ட பாடலை பாடியவர்கள் வாணி ஜெயராம், ராஜ் சீதாராமன். நிகழ்ச்சியின் நிறைவாக திருச்சி எஸ்எம் யூசுப் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசை இன்று உங்களுக்காக வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட் சவேரி டெல்லியிலிருந்து, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. நிகழ்ச்சியில் கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை இரண்டும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. டாக்டர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தின நினைவு உரை. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர். எஸ் ஸ்ரேயா அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், வைத்தீஸ்வரன் வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம்.

2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, சத்வா ஸ்ரீநாத் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஸ்ரீ வாஞ்சியம் ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மூர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இவை இரண்டும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:10 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் இயற்கையை நேசிப்போம், ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம். உரை வழங்குபவர் பி எஸ் சச்சிதானந்த். சங்கீதம் சந்தோஷம், விஸ்ருதா கே ஐயர் வழங்கும் பாட்டு. நீதி கதைகள் சொல்பவர் எம் லக்ஷ்யா. சிறுவர் சோலை நிகழ்ச்சியின் நிறைவாக அறநூல்கள் பற்றிய உரை வழங்குபவர் காருண்யன் சரவணன். 7:45 திரைப்பட

9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை ஐந்தும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம்.

0: ஹே சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: திரையிசையின் நிறைவான பாடல் ஓ காதல் கண்மணி இந்த படத்திலிருந்து. ஏ ஆர் ரஹ்மான், ஜோனிதா காந்தி பாடியது.

குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: மினிஸ்டர் ஆஃப் என்வாயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, பினிஷ் இனோவேஷன் ஃபண்ட், சிட்ரா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் குஜராத். அப்பர்ணா குண்ட், ஆகாஷ்வாணி நியூஸ், அகமதாபாத்.
1: India and Canada have begun the fourth round of negotiations for the proposed Comprehensive Economic Partnership Agreement, CEPA, in New Delhi, as both sides seek to boost bilateral trade to $50 billion by 2030. The five-day talks, which began yesterday, will continue until September 18 and cover key areas.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 8:30. 23 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையுடன் நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். திரைகானம் கேட்கலாம் 9 வரை. முதல் பாடல் ஹரிஹரன் கிளின்டன் ஆகியோர் குரல்களில் அலைப்பாயுதே இந்த படத்திலிருந்து.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் in favor of drawing and disbursing officer All India Radio Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே. வானொலியில் நிரந்தர

ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ராநிதி ராது என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மணிரங்கு, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:28. அரங்கிச்சை நிகழ்ச்சியில் கொல்கத்தா கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து பிலஹரி ராகத்தில் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்டோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தர் ராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இசை மலர் நிகழ்ச்சியில் எஸ் ஸ்ரேயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், வைத்தீஸ்வரன் கோவில் வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம். தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே மனோஜ். सरकार ने कहा है कि बैंक 2000 रुपए तक के एकीकृत भुगतान इंटरफेस यूपीआई लेन देन और रुपे डेबिट कार्ड से भुगतान पर कोई भी शुल्क नहीं लगा सकते हैं। वित्त मंत्रालय ने यूपीआई लेन देन पर शुल्क से जुड़े नियमों को स्पष्ट करने के लिए भुगतान और निपटान प्रणाली अधिनियम के अंतर्गत

0: நேரம் 10:30 10:00 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்ட் 100.1.
0: சுகமான ராகங்கள் ரசிக்கும் நேரம் இது. முதல் பாடல் ஒரு தலை ராகம். இந்த படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில்.

நேரம் 10:39:30. நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. தொடரும் பாடலின் படம் வறுமையின் நிறம் சிவப்பு. பாடலை பாடியுள்ளவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

0: அம்மாடியோ.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
2: சபாஷ்.
1: கவிதை உலகம்.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நிலையத்தில் நேரம் 10:45:25. நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். அடுத்த பாடல் பணக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா குரலில்.
2: உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி. நான் உள்ளுக்குள்ள

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களின் நிறைவான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். பாடலின் படம் பயணங்கள் முடிவதில்லை. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:55.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 11:10. ஆகாஷ்வாணி சென்னை நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையுடன். திரைகானம் ரசிக்கலாம் 11:30 வரை. முதல் பாடல் ஆடுகளம் இந்த படத்திலிருந்து. பாடலை பாடியுள்ளவர்கள் SP பாலசுப்ரமணியம், SPB சரண், பிரசாந்தினி.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கயாவது அவசரமா போறீங்களா?
2: இல்லையே.
1: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு

0: ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: திரைக்கானத்தின் நிறைவான பாடல் தாம் தூம் படத்திலிருந்து ஹரிச்சரண் பாடியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் வாழ்க்கை பண்புகளை விளக்க வருகிறது குரல் அமுதம்.

0: குற்றமற்ற குடிப்பண்புடன் வாழ்வோம் என உறுதி பூண்டிருப்பவர்கள் எப்போதும் வஞ்சனையுடன் குடிப்பெருமைக்கு பொருந்தாத செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 956 அதிகாரம் குடிமை.
1: சலம் பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழும் என்பார்.
0: குற்றமற்ற குடிப்பண்புடன் வாழ்வோம் என உறுதி பூண்டிருப்பவர்கள் எப்போதும் வஞ்சனையுடன் குடிப்பெருமைக்கு பொருந்தாத செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 956 அதிகாரம் குடிமை.
2: குறள் அமுதம் கேட்டோம். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்

இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். எஸ் ஸ்ரேயா அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், வைத்தீஸ்வரன் கோயில் வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, சத்வா ஸ்ரீநாத் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஸ்ரீவாஞ்சியம் ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் இயற்கையை நேசிப்போம், ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம். உரை வழங்குபவர் பி எஸ் சச்சிதானந்த். சங்கீதம் சந்தோஷம், விஸ்ருதா கே ஐயர் வழங்கும் பாட்டு. நீதி கதைகள் சொல்பவர் எம் லக்ஷ்யா. சிறுவர் சோலையின் நிகழ்ச்சியின் நிறைவாக அறநூல்கள் பற்றிய உரை வழங்குபவர் காருண்யன் சரவணன். 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 மணி டாக். 9:45 மந்தன். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை 5 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். காலத்தால் அழியா காவிய கானங்கள் அணிவகுக்கிறது திரைகானத்தில். முதல் பாடல் பராசக்தி படத்திலிருந்து எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியது.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 12:16:30. நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காவியகானம், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. தொடரும் பாடலின் படம் வஞ்சிக்கோட்டை வாலிபன். பாடலை பாடியுள்ளவர்கள் P. லீலா, ஜிக்கி.

மெல்லிசையில் அடுத்து NS பிரகாஷ், சுனந்தா ராமதாஸ் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை M. அசோக், பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை.

0: विश्वेश्वरैया, उन्हीं की याद में 15 सितंबर को इंजीनियर्स डे के रूप में मनाया जाता है। उनके पद चिन्हों पर चलते हुए हमारे देश के इंजीनियर पूरे विश्व में अपनी अलग पहचान बना चुके हैं।
1: मैं इस अवसर पर सभी इंजीनियरों को उनकी निर्माण शक्ति को आदरपूर्वक नमन करता हूं।
2: The BJP today criticized the absence of three Congress-ruled state chief ministers at the BRICS dinner held in Delhi last week. Addressing the media in New Delhi, BJP leader and MP Bansuri Swaraj said, "There may be political and ideological differences, but when it comes to India and the national interest, there should be no room for any kind of discord." She added that BRICS was India's platform and not of any political party. Iran has said it will not negotiate with the United States unless its conditions are met. Secretary of Iran's Supreme National Security Council Mohsen Rezaei made the remarks in a social media post today in response to US President Donald Trump's remarks, in which Trump claimed that Tehran wanted to make a deal and that Washington could resume negotiations with it. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi at 7:30 this evening. India lead the three-match series 1-0 after a convincing 7-wicket win in the opening match on Sunday. Benchmark domestic equity indices were trading lower in the afternoon session today. The Sensex dropped 147 points to 74,635, while the Nifty dipped 74 points to 23,324 when reports last came in. On the sectoral front, capital goods, realty and industrials were the major laggards. Conversely, IT and FMCG were trading with gains. And with that, we end this news bulletin.
3: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேர்கள் இணைந்திருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையுடன். இசைமலர் நிகழ்ச்சியில் எஸ் ஸ்ரேயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், வைத்தீஸ்வரன் கோயில் வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக அகஜானன பத்மார்த்தம் ஸ்லோகம், தொடர்ந்து விநாயகா நின்னு, ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம், இவி ராமகிருஷ்ண பாகவதர் கீர்த்தனை.

இசைமலர் நிகழ்ச்சியில் ஸ்ரேயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், வைத்தீஸ்வரன் கோயில் வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக அகஜானன பத்மார்த்தம் ஸ்லோகம், தொடர்ந்து விநாயகா நின்னு ஏ வி ராமகிருஷ்ண பாகவதர் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களை, நாம் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திரை கானம். நேர்களை, 4 மணி வரை திரை இசைப்பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல், படம் சின்ன பூவே மெல்ல பேசு.

ஒலித்த அந்த பாடலை பாடியவர் எஸ் ஜானகி. படம் நினைவே ஒரு சங்கீதம். நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானம்.

நிகழ்ச்சியில் அடுத்து மனதில் உறுதி வேண்டும் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், கே ஜே யேசுதாஸ், சித்ரா.

கேட்ட அந்த பாடலின் படம் சின்ன தம்பி பெரிய தம்பி. பாடலை பாடினார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இனி கேட்க இருக்கும் பாடலின் படம் சூரசம்ஹாரம். பாடலை பாடியுள்ளார்கள் அருண்மொழி, சித்ரா.

0: ஒன்னும் விளங்கல.
1: ஒடினே இருக்கியே, எங்கதான் போற?
2: வாழ்க்கைய தேடி நானும் போறேன்.
1: பாஸ், வாழ்க்கைய நீ இன்னும் ரசிக்கலாம்.
3: அதுக்கு
4: Thank God, it's Friday.
5: Thank God.

0: 是
1: 三国二十四里。
2: நேர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகாணம். வழங்கிக் கொண்டிருக்கிறது 100.1 FM கோல்டு. நேர்களே, திரைகாணத்தில் அடுத்து வேதம் புதிது படத்திற்காக ஒலிக்கும் குரல் மனு எஸ் ஜானகி. பாடல் ஒலிக்கும் நேரம் 3 மணி.

நிகழ்ச்சியில் அடுத்த அக்னி நட்சத்திரம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

கேட்ட அந்த பாடலின் படம் இது. மன்னிக்கவும், உன்னால் முடியும் தம்பி. பாடலை பாடியுள்ளார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா. இனி நாயகன் படத்திற்காக மனோ சித்ரா பாடிய பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை

0: தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Dispersing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

திரைகணத்தில் ஒலித்த அந்த பாடலின் படம் நான் சிகப்பு மனிதன். பாடலை பாடினார்கள் ஜிவி பிரகாஷ், சைந்தவி. இனி கேட்க இருக்கும் பாடலின் படம் இதய தாமரை. பாடலை பாடியுள்ளார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

நேர்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது திரைகானம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னை எஃப்எம் கோல்டு 100.1. இனி கேட்க இருக்கும் பாடலின் படம் சின்ன சின்ன ஆசைகள். பாடலை பாடியுள்ளார்கள் கே.ஜே. யேசுதாஸ், லலிதா சாஹரி.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளி

0: பிறப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேயர்களை தொடர்கிறது திரைகானம் வழங்கிக் கொண்டிருக்கிறது 100.1 சென்னை FM கோல்டு. கேட்க இருக்கும் பாடலின் படம் இதயத்தை திருடாதே. பாடலை பாடியுள்ளார்கள் மனு S. ஜானகி.

0: நேரம் 5 மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சத்வா அரங்கிசை. இதில் சத்வா ஸ்ரீநாத் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஸ்ரீவாஞ்சியம் ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். துவக்கமாக ஸ்ரீ மகாகணபதி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கௌளிராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.

இனி இதி நியாயமா? தியாகராஜர் கீர்த்தனையில் அமைந்த மாலவிராக்கம் ஆதித்தாளம்.

நேர்களே, ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெட்ஸில் அரங்கிசை நிகழ்ச்சியில் சத்வா ஸ்ரீநாத் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஸ்ரீவாஞ்சியம் ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ். பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சி. தொடர்வது ஸ்மரசதா மானச சுவாதி திருநாள் சாகித்யம் பிலஹரி ராகம் ஆதித்தாளம்.

நிறைவாக தில்லானா சொந்த சாகித்யம் நளினகாந்தி ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 6:15. நேர்களே, இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:30 இரவு 11:10 மார்க்கெட் பந்த்ரா டெல்லி அஞ்சல், இரவு 7:10 சிறுவர் சோலை இயற்கையை நேசிப்போம் ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம் உரை வழங்குபவர் PS சச்சிதானந்த், சங்கீதம் சந்தோஷம் விஸ்ருதா கே ஐயர் வழங்கும் பாட்டு, நீதிக்கதைகள் சொல்பவர் எம் லக்ஷயா, அறநூல்கள் பற்றிய உரை வழங்குபவர் காரூன்யன் சரவணன், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 மணி டாக் டெல்லி அஞ்சல், 9:45 மந்தன் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நேர்களே, இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், டாக்டர் குமார்தாஸ் அவர்களின் பாட்டு, தொடர்ந்து உஸ்தாத் அம்ஜத் அலிகான் அவர்களின் சரோடிசை, 4:10 பொங்கும் மங்கலம், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவீரை டெல்லி அஞ்சல், 8:30 திரை

காலைகாலம் 9 மணிக்கு அரங்கிசை, யு ஜெய் விக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம். 12:40 மேல் இசை, 11:10 இசை மலர், சௌமியா குமார் அர்ஜுன் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு:30 லய விநியாசம், கரணி மண்டபம் வி முருகன், சின்னக்கடம்பூர் மோட்டூர் வி வடிவேலு ஆகியோரின் தபிலிசை, இடம்பெறுவது மிஸ்ரஜாதி ஜம்பதாளம். 2:45 திரைகாணம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார் டெல்லி அஞ்சல், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5 மணிக்கு அரங்கிசை, என் சுபஸ்ரீ என் ஜெயஸ்ரீ ஆகியோரின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சர்வேஷ் கார்த்திக் அவர்கள் மிருதங்கம், ஜி கணபதி அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல், அதனைத் தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு, 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், இரவு 7:10 இளைய பாரதம், பிரேக் த செயின்ஸ் பி யாமினி வி சௌமியா ஆகியோரிடையே நடக்கும் கலந்துரையாடல். அடுத்து பவரிங் த ஃபியூச்சர், அவினாஷ் சங்கர் வழங்கும் உரை, அதனைத் தொடர்ந்து பியாண்ட் வேர்ட்ஸ், உரை வழங்குபவர் அபிஷா ஷரல். 7:45 திரைப்பட பாடல்கள், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சர்ச்சா கா விஷய் ஹை டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். நேர்களே, இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: will bear approximately 90% of its financial burden, while the remaining 10% will be borne by the participating states. The 10th edition of the World Circular Economy Forum kicked off in Gandhinagar, Gujarat today. Chief Minister Bhupendra Patel inaugurated the forum, which has been held for the first time in India. Addressing the inaugural session, Minister for Environment, Forest and Climate Change, Bhupendra Yadav, said, India is committed to embedding circular economy principles into a sustainable development framework. The country's overall workforce participation rate, WPR, for age 15 years and above increased to 52.8% in August, the highest level recorded since March this year, according to the monthly labour force and unemployment data released by the Minister of Statistics and Programme Implementation. Rural WPR increased by 1.3% to 55.8%, whereas the urban WPR declined 0.5% to stood at 47% in August. The National Scheduled Tribes Finance and Development Corporation under the Minister of Tribal Affairs and Hindustan Petroleum Corporation Limited today signed a Memorandum of Understanding for establishing computer labs cum smart classrooms in Eklavya Model Residential Schools in Rajasthan. The smart classrooms will be established under the Corporate Social Responsibility Initiative at a total cost of over 16 crore rupees. National Engineers Day has been observed today to honour the birth anniversary of Bharat Ratna Mokshagundam Vishweswaraya, one of India's greatest engineers. Prime Minister Narendra Modi shared a video in which he highlighted the role of engineers in turning ideas and aspirations into tangible achievements and described them as karma yogis working towards the progress of the country. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International in Delhi at 7:30 this evening. In Delhi, the three-match series 1-0 after a convincing 7-wicket win in the opening match on Sunday. And that is the end of this news bulletin.
1: Neeram, 7 mani, 10 nimidam.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்க இருப்பது
3: சிறுவர் சோலை. இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
4: இயற்கையை நேசிப்போம், ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம். உரை வழங்க வந்திருக்காரு பி.எஸ். சச்சிதானந்த்.
5: இயற்கை ஒரு கண்ணாடி. நாம் நகைத்தால் நம்மை பார்த்து நகைக்கும், நாம் அதை பகைத்தால் நம்மை பகைத்து புதைத்து விடும். இயற்கையோடு இணைந்து ரசித்து வாழ்வதுதானே சுகமான வாழ்க்கை. வெள்ளிப்பனி மலையாய், புல் மீது தூங்கும் பனி துளியாய், செல்லமாய் துள்ளி விளையாடும் அருவியாய், மெல்ல நடைபோடும் நதியாய், சுகமாய் தாளாட்டும் தென்றலாய், நம்மை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருப்பது எது? இயற்கைதானே. மரங்களும் மலரும் இயற்கை நமக்கு தந்த பரிசுதானே. நாம் சாப்பிடும் உணவு, உடுத்தும் உடை, இருக்கும் வீடு, இப்படி எல்லாமே இயற்கை தந்ததுதானே. அதையெல்லாம் வாங்கி அனுபவிக்கும் நமக்கு அந்த இயற்கையை சிதையாமல் பாதுகாக்கவும் தெரிய வேண்டும் தானே. நம் கண்ணில் தெரியும் வானம் எத்தனையோ அழகு, அத்தனை ஆச்சரியங்களும் அதற்குள் இருக்கின்றன. பூமி தாய்க்கு இயற்கை தந்த அற்புதமான தலை கிரீடம் அந்த வானம்தான். குளிரும் நிலவும், சுடும் சூரியனும், கண் சிமிட்டும் நட்சத்திரமும், நகர்ந்து செல்லும் மேக கூட்டமும் பார்க்க ரசிக்க மட்டுமா? இல்லை இல்லை, அதன் தன்மை கெடாமல் பாதுகாப்பது நம் கடமைதானே. அப்படி நாம் பாதுகாக்க வேண்டிய பட்டியலில் மிக முக்கியமான ஒன்று ஓசோன் மண்டலம். மார்கழி மாதம் என்ற உடனே நம் அனைவரின் நினைவிற்கு வருவது மார்கழி மாதத்தின் கோலங்கள். மார்கழி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கிறது, அதுதான் ஓசோன் எனும் பாதுகாப்பு பெட்டகம். இது பூமியின் வளிமண்டலத்தை சுற்றியிருக்கும் மிக மெல்லிய படலமாகும். இந்த ஓசோன் படலமே நம்மை சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களிடமிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. மார்கழி மாதத்திற்கும் ஓசோன் படலத்திற்கும் என்னதான் தொடர்பு? இந்த

0: படலமானது மார்கழி மாதத்தில் அதிகாலை பொழுதில் வளிமண்டலத்திற்கு மிக அருகில் அதிகமாக சூழ்ந்துள்ளது. பூமியை சுற்றி காணப்படும் வளிமண்டல அடுக்குகள் ட்ரோபோஸ்பியர், ஸ்டாட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். அதிக அளவு ஓசோன் படலமானது ஸ்டாட்டோஸ்பியரில் உள்ளது. O3 என்று சொல்லப்படும் இந்த ஓசோன் 3 ஆக்சிஜன் அணுக்களினால் ஆன ஒரு மூலக்கூறு ஆகும். பூமியின் பரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 6 மைல்களிலிருந்து 31 மைல்கள் வரை பரவியுள்ளது. ஓசோன் படல சிதைவு பற்றிய பயம் 1974 வரை ஏற்படவே இல்லை. ஷர்வுட் மற்றும் மரியோ மோலினா இவர்கள் இருவரும் 1974 ஸ்டாட்டோஸ்பியர் என்ற பூமியின் அடுக்கில் அதிக ஆற்றல் கொண்ட போட்டான்கள் குளோரோபுளோரோ கார்பன் எனப்படும் வேதிப்பொருட்களால் O3 எனப்படும் ஓசோனை சிதைவடைய செய்யும் என்று கண்டுபிடித்தார்கள். அதுவரை நமக்கு ஓசோன் படல சிதைவு பற்றிய பயமே இருந்ததில்லை. 1985 முதல் 1988 வரை அறிவியலாளர்கள் தென் துருவத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்டு ஓசோன் படலத்தில் ஏற்பட்ட சிதைவு பற்றி கண்டறிந்தார்கள். ஆனால் இந்த ஓசோன் படல சிதைவு 1970களின் தொடக்கத்திலேயே ஆரம்பித்து விட்டதாக நாசா தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னெடுப்பால் 1989 மிக முக்கிய ஒப்பந்தமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அன்றாடம் உபயோகிக்கின்ற ஏசி மற்றும் குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளிவரும் குளோரோபுளோரோ கார்பன் மற்றும் பசுமையில்லா வாயுக்கள் எனப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு போன்றவற்றினால் ஓசோன் படலம் சிதைவடைகிறது. வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகை, தொழிற்சாலைகளின் புகை மற்றும் தேவையற்ற பொருட்களை மண்ணிலிட்டு எரிக்கும் போது வெளிவரும் புகை, இவற்றிலிருந்து பசுமையில்லா வாயுக்கள் வெளிப்படுகின்றன. இது ஓசோன் படலத்தில் மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளன. இந்த ஓட்டையின் வழியாக சூரியனின் புற ஊதா கதிர்கள் பூமியை நேரடியாக வந்தடைகின்றன. காலநிலை மாற்றத்திற்கும் ஓசோன் படல சிதைவே காரணம் என்று அறிவியல் தரவுகள் தெரிவிக்கின்றன. இவற்றுக்கு தீர்வுதான் என்ன? தீபாவளி, திருவிழா, திருமணம் போன்ற விழாக்களில் வெடிக்கும் பட்டாசுகளிலிருந்து வெளியேறும் புகை பூமியினை சூழ்ந்திருக்கும் வளிமண்டலத்தினை சிதைவடைய செய்கின்றது. இதை தடுக்க மரங்களிலிருந்து ஒளிச்சேர்க்கையின் போது வெளிவருகின்ற ஆக்சிஜன் பற்றிய புரிதலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மரங்களை பாதுகாக்கவும் வளர்க்கவும் செய்ய வேண்டும். இயற்கையை நேசித்தால் ஓசோனை பாதுகாக்கலாம். அதிலிருந்து வருங்கால தலைமுறையையும் பாதுகாக்க முடியும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவசியத்திற்கும் அவசரத்திற்கும் மட்டுமே கார், மோட்டார் பைக் போன்றவற்றை எடுக்கலாம். முடிந்தவரை சைக்கிளோ நடைப்பயணமோ பழகிக் கொள்ளலாம். ஒரு வீட்டில் அறைக்கு அறை ஏர்கூலர் வசதி என்பது நம் வசதிக்கு வேண்டுமானால் தகுதியானதாக இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து வரும் CFC எனும் வாயு ஓசோனை பாதிக்கும் என்பதை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தால் வெறும் மின்விசிறி காற்றிலேயே நிம்மதியாக தூங்கலாம். புகை நமக்கு பகை. நமக்கு என்றால் நம் உடலுக்கு மட்டுமல்ல, எட்டாத உயரத்தில் இருக்கும் அந்த ஓசோனுக்கும் அது பகைதான். மெல்லிய பஞ்சு போன்ற ஓசோன் மண்டலத்திற்குள் சிறு சிறு துளை விழுந்தாலே அதன் தாக்கத்தை இந்த நிலப்பரப்பினால் தாங்க முடியாது. அதை மனதில் கொண்டு நாம் செயல்பட்டால் அனைவருக்கும் நல்லது. வீட்டுக்கு ஒரு மரமும் முடிந்தவரை மாடியிலாவது காய்கறி தோட்டமும் பசுமை பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளலாம். என் பூமி, என் வானம், என் பொறுப்பு என்று ஒவ்வொருவரும் முன்னெடுக்க வேண்டும். கர்ணனின் கவச குண்டலம் போன்ற பூமியின் கவசமான ஓசோன் படலத்தை சிதைவுறாமல் பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு ஓசோன் கவசத்தை பரிசளித்திடுவோம். இயற்கையை நேசித்திடுவோம்.
1: இதுவரை இயற்கையை நேசிப்போம், ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம். உரை வழங்கினார் PS சச்சிதானந்த். சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக பாடல்கள் பாட வந்திருக்காங்க விஸ்ருதா, கே ஐயர்.

0: இதுவரை நமக்காக பாடல்கள் பாடினார் விஸ்ருதா கே ஐயர். நமக்காக நீதி கதை வழங்க வந்திருக்காங்க எம் லக்ஷயா.
1: இழந்த செல்வத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், இழந்த உடல் நலத்தை மீண்டும் பெறலாம், ஆனால் இழந்த நேரத்தை மட்டும் எந்த காலத்திலும் திரும்ப பெற முடியாது. இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு சிறிய கதையை இன்று கேட்போம். ஒரு கிராமத்தில் அருண், பாலா என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். இருவரும் ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்தார்கள். அவர்கள் இருவரும் புத்திசாலிகள்தான். ஆனால் அவர்களுக்குள் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. அருண் நேரத்தை மிகவும் மதிப்பான். தினமும் காலையில் நேரத்திற்கு எழுந்து பள்ளிக்கு செல்ல தயாராவான். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டு பாடங்களை அன்றே செய்து முடித்து விடுவான். எந்த வேலையும் தள்ளி போட மாட்டான். மறுபுறம் பாலா மிகவும் நல்லவன். ஆனால் ஒரு பழக்கம் மட்டும் அவனிடம் இருந்தது. இன்னும் நேரம் இருக்கிறது, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எல்லா வேலைகளையும் ஒத்தி போடுவான். வீட்டு பாடம் செய்ய வேண்டுமா? நாளைக்கு செய்வேன். பாடங்களை படிக்க வேண்டுமா? பிறகு படித்து கொள்ளலாம். இப்படியே நாட்கள் கடந்தன. காலாண்டு தேர்வு வந்தது. அருண் அமைதியாக இருந்தான். ஏனென்றால் அவன் தினமும் சிறிது சிறிதாக படித்திருந்தான். ஆனால் பாலா மிகவும் பதட்டமடைந்தான். ஒரே இரவில் எல்லா பாடங்களையும் படிக்க முயன்றான். இரவு முழுவதும் விழித்திருந்ததாலும் எதுவும் மனதில் பதியவில்லை. தேர்வு முடிந்தது. சில நாட்களில் முடிவுகளும் வெளியானது. அருண் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டை பெற்றான். ஆனால் பாலாவால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியவில்லை. அடுத்த நாள் தனது வகுப்பு ஆசிரியரிடம் சென்று, சார், நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டான். ஆசிரியர் சிரித்தபடி மேசையின் மேலிருந்த காலியான கண்ணாடி ஜாடியை எடுத்தார். அதில் முதலில் சில பெரிய கற்களை போட்டார். பிறகு சிறிய கற்களை போட்டார். அதன் பிறகு மணலையும் ஊற்றினார். அனைத்தும் அந்த ஜாடிக்குள் அழகாக அடங்கிவிட்டன. பாலாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஆசிரியர் புன்னகையுடன் கேட்டார், இதிலிருந்து என்ன புரிகிறது? பாலா அமைதியாக நின்றான். அப்போது ஆசிரியர் கூறினார், வாழ்க்கையும் இந்த ஜாடியை போன்றுதான். முதலில் முக்கியமான வேலைகளை செய்து முடித்துவிட்டால் பிறகு

0: பிறகு மற்ற வேலைகளுக்கும் நேரம் கிடைக்கும். ஆனால் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டால் பின்னர் அவற்றை சரியாக செய்து முடிக்க முடியாது. பாலா தனது தவறை உணர்ந்தான். தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி படிக்க ஆரம்பித்தான். வீட்டு பாடங்களை நேரத்திற்கு செய்து முடித்தான். நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்த கற்றுக்கொண்டான். சில மாதங்களிலேயே அவனுடைய மதிப்பெண்களும் உயர ஆரம்பித்தன. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவனை பாராட்டினர். நேரம் என்பது கடிகாரத்தின் முள் நகர்வது மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையை முன்னேற்றும் ஒரு பொக்கிஷம். ஒரு நாள் வீணானால் அந்த நாளை மீண்டும் வாங்க முடியாது. ஆனால் இன்று முதல் நேரத்தை சரியாக பயன்படுத்த தொடங்கினால் நம் எதிர்காலத்தை நாமே அழகாக உருவாக்க முடியும். எனவே பிறகு பார்க்கலாம் என்ற பழக்கத்தை விட்டுவிட்டு இப்போதே செய்து முடிப்போம் என்ற நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்வோம். நேரத்தை மதிப்போம், வாழ்க்கையில் உயர்வோம்.
1: இதுவரை நமக்காக நீதி கதை வழங்கினார் எம். லக்ஷயா. அறநூல்கள் பற்றிய உரை வழங்க வந்திருக்காரு காருண்யன் சரவணன்.
2: அறநூல்கள் என்பவை மனிதன் வாழ வேண்டிய நன்னெறிகளையும் ஒழுக்க விதிகளையும் நற்பண்புகளையும் விரிவாக எடுத்துரைக்கும் நூல்களாகும். அறம் என்றால் நற்செயல், ஒழுக்கம் அல்லது தர்மம் என்று பொருள். மனித சமுதாயம் சீராகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கும் பெட்டகமாக இவை திகழ்கின்றன. தனி மனித ஒழுக்கம், குடும்ப வாழ்க்கை, சமூக உறவுகள், அரசியல் அறம் என வாழ்வின் அனைத்து நிலைகளுக்கும் தெளிவான வழிகாட்டலை வழங்குகின்றன. பெரும்பாலான தமிழ் அறநூல்கள் குறிப்பிட்ட எந்த ஒரு மதத்திற்கும் கட்டுப்படாமல் உலக பொதுமறையாக மனிதகுலம் முழுமைக்கும் பொருந்தும் உலகளாவிய கருத்துக்களை பேசுகின்றன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டிருந்தாலும் இவற்றில் கூறப்பட்டுள்ள வாய்மை, ஈகை, பொறையுடைமை, இன்சொல் போன்ற கருத்துக்கள் இன்றைக்கும் எதிர்காலத்திற்கும் பொருந்தக்கூடியவை. குறைந்த சொற்களில் அளப்பரிய வாழ்வியல் உண்மைகளை சுருக்கமாக உணர்த்தும் திறன் படைத்தவை. சங்க காலத்திற்கு பிந்தைய காலத்தில் தோன்றிய 15 கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் அறத்தை பிரதானமாக பேசுகின்றன. திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, ஆசாரக்கோவை, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. திருக்குறள், திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறள் தமிழ் வாழ்வியலின் உன்னதமான வாழ்வியல் வழிகாட்டியாகும். இது அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால்களாக பிரிக்கப்பட்டு 133 அதிகாரங்களில் மொத்தம் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. உலகளாவிய பொது உண்மைகளையும் மனிதகுலத்திற்கு தேவையான அறநெறிகளையும் சாதி, மதம், மொழி கடந்து எடுத்துரைப்பதால் இது உலக பொதுமறை என்று சிறப்புடன் போற்றப்படுகிறது. மனிதன் எங்கனம் வாழ வேண்டும், சமூகம் எவ்வாறு இயங்க வேண்டும், அரசன் மற்றும் நாட்டின் கடமைகள் என்ன என்பதை நுட்பமாக விளக்கும் இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்களுள் தலைமையானதாகும். ஈரடிகளில் வாழ்வின் முழு தத்துவத்தையும் அடக்கி தரும் இதன் சுருக்கமான நடையும் ஆழமான பொருளும் உலக அளவில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட காரணமாக அமைந்தன. நாலடியார், நாலடியார் என்பது சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்ட 4 அடிகளை கொண்ட 400 வெண்பாக்களை கொண்ட தொகுப்பாகும். இதனை தொகுத்தவர் பதுமனார் ஆவார். திருக்குறளைப் போலவே அறம், பொருள், இன்பம் என முப்பால்களாக பகுக்கப்பட்ட இந்நூல் துறவுக்கால சிந்தனைகளையும் நிலையாமை கோட்பாட்டையும் மிக சிறப்பாக எடுத்துரைக்கிறது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி எனும் பழமொழி இதன் பெருமையை உணர்த்துகிறது. இதில் நாள் என்பது நாலடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும். செல்வம், இளமை, யாக்கை ஆகியவற்றின் நிலையாமையை விளக்கி அறம் செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தும் இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். பழமொழி 400, முன்றுரை அறையனார் என்னும் சமண சான்றோரால் இயற்றப்பட்டது பழமொழி 400. இந்நூலின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பது இதன் தனி

தனித்துவமான சிறப்பம்சமாகும். 4 அடிகளை கொண்ட 400 வெண்பாக்களை கொண்ட இந்நூல் வரலாற்று செய்திகளையும் அரசர்களின் சிறப்புகளையும் அறநெறிகளோடு சேர்த்து எடுத்து கூறுகிறது. வாழ்க்கை அனுபவங்களின் பிழிவாக அமைந்த பழமொழிகளைக் கொண்டு நீதிகளை விளக்குவதால் சாமானிய மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இது அமைந்துள்ளது. சங்ககால வரலாற்று தகவல்கள் மன்னர்களின் கொடைத்தன்மை மற்றும் அன்றாட வாழ்வியல் தர்மங்களை அறிய இந்நூல் ஒரு சிறந்த வரலாற்று பேழை ஆகும். நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை என்பது விளம்பி நாகனார் என்பவரால் இயற்றப்பட்ட நீதி நூலாகும். கடிகை என்றால் துண்டு அல்லது ஆபரணம் என்று பொருள். 4 மணிகளால் ஆன ஆபரணம் போன்று ஒவ்வொரு பாடலிலும் 4 முக்கியமான நீதி கருத்துக்களை தொகுத்து உரைப்பதால் இதற்கு நான்மணிக்கடிகை என்று பெயர் வந்தது. இந்நூல் 101 பாடல்களை கொண்டது. மனிதன் தன் வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், செய்யக்கூடாத தீமைகள், கல்வி மற்றும் குடும்ப உறவுகளின் சிறப்புகள் ஆகியவற்றை 4 வரிகளில் 4 வெண்பாமணிகளாக கோத்து நேர்த்தியாக விளக்குகிறது. இன்னா 40. கபிலர் என்ற புலவரால் இயற்றப்பட்ட இந்நூல் மனித வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களை தொகுத்து கூறுகிறது. இந்நூலில் கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 வெண்பாக்கள் உள்ளன. ஒவ்வொரு பாடலிலும் இவை இவை துன்பம் தருவன என்று 4 நச்சுப்பண்புகள் அல்லது நிகழ்வுகள் சுட்டி காட்டப்பட்டுள்ளன. உதாரணமாக, கற்றோரின் முன் கல்லாதவன் பேசுவது துன்பம், ஈகை குணம் இல்லாத செல்வந்தனின் வாழ்வு துன்பம் போன்ற நடைமுறை உண்மைகளை இந்நூல் வெளிப்படையாக எடுத்துரைக்கிறது. தீமைகளை அடையாளப்படுத்தி அவற்றிலிருந்து விலகி வாழ மனிதர்களை எச்சரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இனியவை 40. பூதஞ்சேந்தனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்ட இந்நூல் மனித வாழ்க்கைக்கு இன்பமும் நன்மையும் தரக்கூடிய விஷயங்களை நேர்மறையாக எடுத்துரைக்கிறது. கடவுள் வாழ்த்து உட்பட 41 பாடல்களை கொண்ட இந்நூல் ஒவ்வொரு பாடலிலும் 3 அல்லது 4 இனிய செய்திகளை பட்டியலிடுகிறது. பிச்சை புக்காயினும் கற்றல் இனிதே, பெரியாரை மூத்தோரை மதித்தல் இனிதே போன்ற எளிய அதே சமயம் அழுத்தமான நீதிகளை இந்நூல் கற்பிக்கிறது. இன்னா 40 தீமைகளை விளக்க கூறுகிறது என்றால், இனியவை 40 நன்மைகளை ஏற்று வாழ வழிகாட்டுகிறது. ஆசாரக்கோவை. பெருவாயின் முள்ளியார் என்பவரால் இயற்றப்பட்ட ஆசாரக்கோவை மனிதனின் அன்றாட செயல்பாடுகளுக்கான ஒழுக்க விதிமுறைகளை ஆசாரங்களின் கோவையாக தருகிறது. ஆசாரம் என்றால் நல்லொழுக்கம், கோவை என்றால் அடுக்கு. தமிழரின் வாழ்வியலுக்கு ஏற்ப இந்நூல் 100 வெண்பாக்களில் பாடப்பட்டுள்ளது. காலை எழுந்திருப்பது முதல் உணவு உண்பது, நீராடுவது, உறங்குவது, பெரியோரை மதிப்பீடு செய்வது வரை ஒரு மனிதன் தன் அன்றாட வாழ்வில் பின்பற்ற வேண்டிய சுகாதார மற்றும் ஆன்மீக ஒழுக்கங்களை மிக விரிவாக இந்நூல் எடுத்துரைக்கிறது. திரிகடுகம். நல்லாதனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்ட திரிகடுகம் பாடல்தோறும் 3 நீதி கருத்துக்களை கொண்டு விளங்குகிறது. சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 சேர்ந்த திரிகடுகம் என்னும் மருந்து உடலின் நோயை போக்குவது போல, இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் உள்ள 3 நீதிகள் மனிதனின் மன நோயையும் அறியாமையையும் போக்குகின்றன. 100 பாடல்களை கொண்ட இந்நூல் நல்லவர் மற்றும் தீயவரின் குணநலன்கள், இல்லறத்திற்கு தேவையான பண்புகள் மற்றும் சமூக பொறுப்புகளை தெளிவாக தொகுத்து உரைக்கிறது. சிறுபஞ்சமூலம். காரியாசான் என்பவரால் இயற்றப்பட்ட சிறுபஞ்சமூலம் பாடல்தோறும் 5 நீதி கருத்துக்களை கொண்ட நூலாகும். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகைகளின் வேர்கள் உடலுக்கு நன்மை தருவது போல, இந்நூலில் கூறப்படும் 5 நீதிகள் மனிதனின் ஆன்மாவுக்கு நலம் சேர்க்கின்றன. 102 பாடல்களை கொண்ட இந்நூல் அறம், பொருள், இன்பம் தொடர்பான வாழ்வியல் நெறிகளையும் சமூக நலன் சார்ந்த சிந்தனைகளையும் விரிவாக எடுத்துரைக்கிறது. ஏலாதி. கனிமேதாவியார் என்பவரால் இயற்றப்பட்ட ஏலாதி பாடல்தோறும் 6 நீதிகளை கொண்டு இயங்குகிறது. ஏலம், லவங்கப்பட்டை, நாககேசரம், மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகிய 6 நறுமணப் பொருட்கள் சேர்ந்த கூட்டு மருந்து உடலை தேற்றுவது போல, இந்நூலின் 6 நீதிகள் மனிதனின் வாழ்க்கையை சீர்படுத்துகின்றன. 80 பாடல்களை கொண்ட இந்நூல் துறவரம், நிலையாமை, தானம் செய்வதின் சிறப்பு மற்றும் கொல்லாமை போன்ற உயர் தர்மங்களை வலியுறுத்துகிறது. அறநூல்கள் நம் முன்னோர்களின் அனுபவ பொக்கிஷங்கள். அவை நமக்கு கூறுவது ஒன்றுதான். நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், பிறருக்கு உதவுவோம், அறநெறியில் வாழ்வோம், அறத்தையும் நடு

0: இயல்பு நிலையையும் கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. அறநூல்களை படிப்போம், அறநெறியை பின்பற்றுவோம், அறம் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். அறம் வளர்ப்போம், அன்பு வளர்ப்போம், தமிழ் வளர்ப்போம்.
1: இதுவரை அறநூல்கள் பற்றிய உரை வழங்கினார் காருண்யன் சரவணன்.

நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

0: மற்றும் ஒரு சிறுவர் சொலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
1: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?
2: आकाशवाणी दिल्ली से
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
4: நேர்களை திரையிசை பாடல் ஒன்றை கேட்போமா?

0: திரைகானம் கேட்டோம் நேயர்களே. மீண்டும் திரைசி பாடல்கள் 8:15 கேட்கலாம். நேரம் 7:50. 5 நொடி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் தேசிய பொறியாளர் தினத்தையொட்டி வேலூர், சேலம், கன்னியாகுமரி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகள், ஆராய்ச்சிக் கூடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. முதலில் வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் நீர்வள மைய பேராசிரியரும் இயக்குநருமான டாக்டர் ஆர் சரவணன் பங்கேற்று பேசிய செய்தி தொகுப்பு.
2: நாட்டின் வளர்ச்சிக்கும் நவீன தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக விளங்கும் பொறியாளர்களை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 15 தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அணைகள், பாலங்கள், சாலைகள், கட்டிடங்கள் என உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் தொடங்கி தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பொறியாளர்களின் பங்கு முக்கியமானதாக உள்ளது. இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளரும் முன்னாள் மைசூர் திவானுமான சர் மோஷகுண்டம் ஈஸ்வராயாவின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனையொட்டி வேலூர் சத்வாச்சாரியில் உள்ள டாக்டர் கலைஞர் கருணாநிதி மாவட்ட அறிவியல் மையத்தில் தேசிய பொறியாளர் தின விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சென்னை பல்கலைக்கழகத்தின் நீர்வள மையத்தின் பேராசிரியரும் இயக்குநருமான டாக்டர் ஆர் சரவணன் பங்கேற்று பொறியாளர்களின் தகுதிகளையும் அவர்களின் செயல்பாடுகளை குறித்தும் மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். பொறியாளர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் மற்றவர்களுக்கு வேலை அளிப்பவர்களாகவும் சமூக பொருளாதார பிரச்சினைகளுக்கு எளிய முறையில் தீர்வு காண பொறியாளர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
3: படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே வந்து உலகத்துல பார்க்கும்போது, நடந்து போகும்போது, எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது, சுற்று சூழல் எல்லாத்தையும் பார்க்கும்போது, நீங்க வந்து ப்ராப்ளத்துக்கு வந்து எப்படி சொல்யூஷன் தரலாம்னு திங்க் பண்ணுங்க. அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லாத்தையுமே கடந்து போக வேண்டாம். எல்லாத்துக்குமே வந்து நீங்க இருக்கிறதுக்கு வந்து நம்மளால எப்படி வந்து இன்ஜினியரா ஒரு சொல்யூஷன் தர முடியும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நம்ம நாட்டுக்கு தகுந்த ஒரு எக்கனாமிக்கா, என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா, சோசியலி அக்செப்டபிளா ஒரு குட்டி டெக்னாலஜி டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே நீங்க நாட்டுக்கு ஆற்ற மிகப்பெரிய பணியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
2: கல்லூரி மாணவி கூறும்பொழுது,
4: என் பேர் பானுப்ரியா. இன்ஜினியர் எப்படிலாம் இருக்கணும், இப்ப இருக்கிற டைம் லைன்ல வந்து நம்ம எப்படி வந்து இருக்கிற சொசைட்டில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணி மக்களுக்கு எல்லாம் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றத பத்தி எல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபியூச்சர்ல வந்து நாங்க வந்து ஒரு எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் இன்ஜினியரா இருக்கணும்ன்றதுக்கான ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா, நாங்க நல்லா படிச்சுட்டு சொசைட்டிக்கு தேவையான புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் படிச்சு எங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகிறது மாதிரி இல்லாம சொசைட்டிக்கும் நல்லா யூஸ் ஆகிற மாதிரி கொடுப்போம்.
1: அடுத்ததாக சேலம் மாவட்ட தேசிய பொறியாளர்கள் தினம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
5: கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்கிறார் அவை முதாட்டி. ஒருவர் தன் வாழ்நாள் முழுக்க முயன்று கற்றாலும் ஒரு துறையை தாண்டி மற்ற எல்லாவற்றையும் கற்றுவிட முடியாது.

0: தொலைபேசியில் ஒருவரை தொடர்பு கொள்வதற்கு பல மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என்பது இன்றைய 2000 குழந்தைகளுக்கு ஆச்சரியமானதாக இருக்கலாம். பெரிதும் தொழில்நுட்பம் வளராத 90களில் பிறந்தவர்களுக்கு தான் இதன் அர்த்தம் புரியும். நினைத்த நேரத்தில் பிடித்த நபருடன் நேரடியாக தொலைபேசியில் பார்த்து கொண்டே பேசலாம் என்ற வசதி தொடங்கி உள்ளங்கையில் இருக்கும் உலகமான செல்போனை சொடுக்கினால் உலகத்தினர் அனைவரையும் நொடிப்பொழுதில் தொடர்பு கொள்ள முடியும் என்பது வரை அனைத்து தொழில்நுட்பங்களுக்கும் பின்னணியில் மற்ற துறைகளைச் சேர்ந்த பொறியாளர்களைப் போலவே கணினி அறிவியல் பொறியாளர்களுக்கும் முக்கிய இடம் இருக்கிறது. இன்றைய நவீன உலகில் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைக்கும் பாலமாக கணினி அறிவியல் துறை திகழ்வதாக கூறுகிறார் சேலம் அரசு பொறியியல் கல்லூரி கணினி அறிவியல் துறை பேராசிரியர் பிரியதர்ஷினி.
1: என்னன்னா மற்ற ஃபீல்ட்ல இருக்கிற ஒர்க்கை ரொம்ப சிம்பிளிஃபைடா ஈஸி ஆக்குறதுக்கு நாங்க தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் அவங்க எடுத்து அதை வந்து எப்படி சிம்பிளிஃபைடா மக்கள் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது சாஃப்ட்வேர் மூலமா அவங்களுக்கு கொடுக்கலாம்.
0: காலை எழுந்தவுடன் பல் கூட தேய்க்காமல் செல் தேய்ப்பதில் தொடங்கி போக்குவரத்து பயணம், அலுவலக பணி என அனைத்திலும் நீக்கமர கணினியின் பயன்பாடு நிறைந்திருக்கிறது. ஒரு சிலர் தவிர அனைவருமே தொழில்நுட்பத்தை சார்ந்து பயணித்து வரும் நிலையில் சமூகத்தின் தேவையை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையில் சேலம் அரசு பொறியியல் கல்லூரி கணினி அறிவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளிக்கூடங்களில் இருக்கும் ஆய்வக செயல்பாடுகளை கணினியின் மெய்நிகர் தொழில்நுட்பத்தின் வாயிலாக மாணவர்கள் வீட்டிலிருந்தே செய்து பார்க்கும் வகையில் ஆராய்ச்சி மேற்கொண்டு வருவதாக கூறுகிறார் பேராசிரியர் பிரியதர்ஷினி.
1: கெமிஸ்ட்ரினா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டச் பண்ணி பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்ற பட்சத்தில் எங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அவங்க என்னன்னா லேப் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்க ரியல் வேர்ல்ட்லையும் அதே மாதிரி எங்கள் சாஃப்ட்வேர்லையும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் வாங்கி இப்போ பண்ணிட்டுருக்கோம். இது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு.
0: காலத்தின் தேவையே கண்டுபிடிப்பின் தாயாக இருக்கிறது. சமுதாயத்தின் நிகழ்நேர பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்படும் போது அதன் பயன் சாதாரண அடித்தட்டு மக்களையும் எளிதாக சென்றடைகிறது. கருவிழி பிரச்சனையில் தொடங்கி கருவில் இருக்கும் பிரச்சனை வரை தீர்வு காண உதவும் கணினி பொறியாளர்களின் சமூக பங்களிப்பு மிகுந்த பாராட்டுக்குரியது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
2: கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து பொறியாளர் மோகன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி.
3: நாகர்கோவிலில் இருந்து பொறியாளர் மோகன் பேசுகிறேன். இன்று தேசிய பொறியாளர் தினம் நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பொறியாளர்கள் தினத்தின் நோக்கம் மற்றும் கல்வி நிறுவனங்களின் கொண்டாட்டம் என்னவென்றால் சாலைகள், பாலங்கள், அணைகள் முதல் இன்றைய விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் வரை நாட்டின் மறுசீரமைப்புக்கும் வளர்ச்சிக்கும் பொறியாளர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. இந்நாளில் கல்லூரி மற்றும் தொழில்முறை நிறுவனங்களில் தொழில்நுட்ப போட்டிகள், கருத்தரங்குகள், திட்ட விளக்க காட்சிகள் மற்றும் கண்காட்சிகள் போன்றவை நடத்தப்படுகின்றன. சேவேஸ்வரய்யாவின் தொலைநோக்கு பார்வையை இளம் தலைமுறையினருக்கு புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். நாட்டின் வளர்ச்சிக்கு காரணமான பொறியாளர்களுக்கு கௌரவம் தற்கால நவீன இந்தியாவின் உருவாக்கத்திற்கு பின்னால் லட்சக்கணக்கான பொறியாளர்களின் உழைப்பும் திறமையும் ஒழித்துள்ளது. சர் எம் விசேஸ்வரய்யா அவர்களின் வழியில் நின்று நாட்டின் சவால்களுக்கு புதிய தீர்வுகளை காண்பதற்கு இந்த பொறியாளர்கள் தினம் தூண்டுகோலாக அமைகிறது. இளம் மாணவர்களை பொறியியல் மற்றும் ஆராய்ச்சித்துறையை நோக்கி ஈர்க்கும் வகையில் இந்திய அளவில் பல்வேறு நிகழ்வுகள் இந்நாளில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுகின்றன.
4: இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற விமர்ஷ் 2026 நிகழ்வில் கலந்து கொண்டார். இன்றைய நிகழ்வில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் பாதுகாப்புத்துறையின் பங்குதாரர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பல வழிகாட்டு நெறிமுறைகளும் முக்கிய திட்ட முடிவுகளும் எடுக்கப்பட்டன. மேலும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. இன்றைய நிகழ்வு நமது சிந்தனை மற்றும் அணுகுமுறையில் புதிய உத்திகளின் வெளிப்பாடாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். காசநோய் இல்லாத பாரதம் படைத்திட சரியான ஊட்டச்சத்து உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தமது சமூக வலைதள பக்கத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. காசநோய் உள்ளவர்கள் சரியான சிகிச்சை முறைகளை பின்பற்றுவதோடு ஊட்டச்சத்து உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உடலை உறுதியாக்குவதோடு நோயிலிருந்து விரைவில் குணமடைய அது உதவி செய்கிறது என்றும் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் வடகிழக்கின் மேம்பாடு திட்டத்தின் ஒரு பகுதியாக அம்மாநிலத்தின் ரயில் சேவை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் சிறந்த

0: போக்குவரத்து தொடர்புகள் என்பது ஒரு காலத்தில் கனவாகவே இருந்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டங்களால் வடகிழக்கு மாநிலங்கள் வளம் பெற்று விளங்குகிறது என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகானம் திரைகானம் கேட்பதற்கு முன்,
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம். மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா, ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா, பாரத் கா கௌரவ ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: ரஷ்யா ஸ்வயம் ஹி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: நிகழ்ச்சியின் துவக்கமாக அரண்மனை 4 படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், மீனாட்சி இளையராஜா.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன். படம் அமரன்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து

0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை எஃப்எம் கோல் 100.1. தொடர்வது மின்மினி படத்திற்காக பாடியவர்கள்.

நேரம் 11:40. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் திரைகானம். திரைகானத்தில் முதலாவதாக பி. சுசீலாவின் குரலில் நம் நாடு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இரவின் மடியில் நிகழ்ச்சியில் ஆசை, திருமூர்த்தி, சதி, லீலாவதி திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கவிருக்கிறோம். முதலாவதாக ஆசை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா, சுரேஷ் பீட்டர்ஸ், GV பிரகாஷ் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை கேட்கப் போகிறோம். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா, ஹரிஹரன், அனுபமா, அனுராதா ஸ்ரீராம் மற்றும் உடன் குழுவினர்.

நேரம் 12:34 56 நொடிகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருமூர்த்தி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, ராகினி சந்தானம், மனோ மற்றும் குழுவினர் பாடிய பாடல்கள்.

0: என்னடி சிரிப்பு? இத பாரு, முத முத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத.
1: இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி தான்.

இரவின் மடியில் நிகழ்ச்சியின் நிறைவாக சதி லீலாவதி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா குரலில் பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நினைவில் என்றவை நிகழ்ச்சியில் இன்று உத்தரவென்றே உள்ளே வா, இரு துருவம், சுமதி என் சுந்தரி திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்க வருகிறோம். முதலாவதாக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, எம்எல் ஸ்ரீகாந்த், எல் ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன் குரல்களில் உத்தரவென்றே உள்ளே வா திரைப்படத்திலிருந்து.

தாய் கண்ணம் தொடாமல் போவேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை

நேரம் நள்ளிரவு 1:23:45. நினைவில் நின்றவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இரு துருவம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் தொடர்கிறது.

கனிவு கொண்ட கைகளும் இல்லை, கருணை காட்டும் கண்களும் இல்லை, கண்களும் இல்லை, கண்களும் இல்லை. கனிவு கொண்ட கைகளும் இல்லை, கருணை காட்டும் கண்கள்.

நள்ளிரவு 1:43 நினைவில் நின்றவை நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஏஎல் ராகவன், எல்ஆர் ஈஸ்வரி, பி சுசிலா, டி எம் சவுந்தரராஜன் குரல்களில் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேர்மையிலே பலனில்லையே தேவை நிறைவேறும் வழி மாறும்
1: அப்பாவிகள் வாழ்வு தப்பானது
0: அஞ்சாதவன் வாழ்வு தப்பா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நாம் இப்பொழுது கேட்டு மகிழலாம் எஃப்எம் கோல்டின் நெஞ்சம் மறப்பதில்லை. முதலாவதாக மூடு பணி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்

0: நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நெஞ்சம் மறப்பதில்லை. அடுத்ததாக விடியும் வரை காத்திரு திரைப்பட பாடல்களை நாம் இப்பொழுது கேட்கலாம். மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் ஒலிக்கிறது.
1: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
2: என்னங்க அது?

0: அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா, பி எஸ் வசந்தா ஆகியோர்களின் குரல்களில்.
1: Hello, is it 422756?
2: Yeah.
1: Could I speak to Miss Sunita?
2: Speaking.
1: Hi, Suni. I'm Raja here. How are you?
2: Fine. Hey, how's everything?
1: Everything according to plan, darling.
2: When you'll be back?
1: As soon as I finish. Hey, Sunita.
2: Say something.

1.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒழிக்க வருவது ராஜ பார்வை திரைப்பட பாடல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் குரல்களில்

அடுத்ததாக ஒழிக்க வருவது பட்டம் பதவி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா ஆகியோர் பாடிய பாடல்.

மூன்று மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை 100.1 மெகாஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நாம் இப்பொழுது கேட்கலாம் இனிய ராகம். இனிய ராகத்தில் டாக்டர் குமார்தாஸ் அவர்களின் பாடல், அதனைத் தொடர்ந்து உஸ்தாத் அம்ஜித் அலி கான் அவர்களின் சரோட் இசையும் கேட்கலாம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில். தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டு மகிழலாம். பக்தி இசையுடன் ஒளிவுடா வருகிறது புலரும் பொழுது. முதலாவதாக மீரா திரைப்படத்திற்காக MS சுப்புலட்சுமி பாடிய பாடலை கேட்கலாம்.

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது பி. சுஷீலா மற்றும் குழுவினர் பாடிய பாடலை, பக்த பிரகலாதன் திரைப்படத்திற்காக.

அன்னையும் தந்தையும் நாராயணன், பக்தியும் முக்தியும் நாராயணன்.

ஒழித்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திற்காக பி சுஷீலா, சூளமங்கலம் ராஜலட்சுமி ஆகியோர் பாடிய பாடல். அடுத்ததாக ஒழிக்க வருவது சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக அம்பிலி பாடிய பாடலை கேட்கலாம்.

நேரம் 5:29. 10:00 கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா, சூலமங்கலம், ராஜலக்ஷ்மி ஆகியோர் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.